0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரா மேப்பாச்சோ
0: பிமாரா மேப்பாச்சோ
2: யுவான்லாம் யுபிரோடா ஆ இரோகா காமுபேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: யார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஈக்கிரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயு குடு குடு மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யூ பீடுடலா ஆ லோகா காமு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.